ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. உங்க வீட்ல ஒரு அம்மா இருப்பாங்கல்ல, யாரும் நோட்டீஸ் பண்ணாம நிறைய வேலை செய்வாங்க. அதை செலிப்ரேட் பண்ணோம்னு சொல்ல, தமிழ்நாடுக்கும் அப்படி ஒரு அம்மா இருந்தா. அந்த கண்டிப்பா காவேரி நதிதான். அதனால தான் பல பேர் தாய் காவேரின்னு கூப்பிடுவாங்க. இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கரிகால சோழன் கட்டின கல்லணை இன்னைக்கும் யூஸ்ல இருக்கு. இமேஜின் பண்ணுங்க, நம்ம போன் 2-3 வருஷத்துல அவுடேட்டட் ஆகுது, ஆனா 2000 வருஷம் முன்னாடி கட்டின ஒரு ஸ்ட்ரக்சர் இன்னும் நிக்குது, அதுவும் காவேரி மேல. அத பார்த்த உடனே நம்ம ஆன்சஸ்டர்ஸ் என்ஜினியர்ஸ் ஜீனியர்ஸ்னு புரியும். காவேரி இல்லைன்னா தஞ்சாவூர் டெல்டா இப்படி இருந்திருக்குமா? அத ரைஸ் பால் ஆஃப் தமிழ்நாடுன்னு கூப்பிடுவீங்களா? ப்ராபப்ளி இல்ல. நம்ம சாப்பிடுற அரிசியில இருந்து பல விவசாயிகளோட வாழ்க்கை வரைக்கும் காவேரி சைலண்டா கனெக்ட் ஆகிருக்கு. இன்னும் ஒரு பியூட்டிஃபுல் கனெக்ட்.

செலிப்ரேஷன் ஆடி பெருக்கு. நீங்க செலிப்ரேட் பண்ணிருக்கீங்களா? நதி பெருகிறத கொண்டாடுற ஒரு ஃபெஸ்டிவல். வேர்ல்ட்ல எவ்வளோ பிளேசஸ் இருந்தாலும் ஒரு ரிவரை இப்படி ஃபேமிலி மெம்பர் மாதிரி செலிப்ரேட் பண்றது ரொம்ப ஸ்பெஷல். அதுதான் தமிழ் கல்ச்சர். சங்கம் பாயிண்ட்ஸ் கூட காவேரி பத்தி எழுதினாங்க. சோலா கிங்ஸ் அதை நேசிச்சாங்க. விவசாயிகள் அதை நம்பி வாழ்ந்தாங்க. இன்னும் பல மக்கள் அதை பார்த்து வளர்றாங்க. நீங்க காவேரி கரை பக்கம் போயிருக்கீங்களா? இல்லனா ட்ரெயின்ல பிரிட்ஜ் க்ரோஸ் பண்ணும் போது கீழே ஓடுற காவேரியை பார்த்து ரசிச்சிருக்கீங்களா? ஒரு நிமிஷம் அதை நினைச்சு பாருங்க. எவ்வளோ 100 ஆண்டுகளோட கதை அதை சுமந்துட்டு போகுது. ஆனா அதை நீட்டா கிளீனா கொண்டு போகிறதும் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். அப்ப இந்த தாய்க்கு ஒரு அழகான பாடல் படத்தில இருந்து பொன்னி சாங் தான் நாம கேட்க. இது அஹல்யா எஃப்எம் எனர்ஜி, ஹீரா வித் யூ. நாம பொன்னி நதி போய் வரலாம். நேரம் ஸ்டே டியூன்ட்.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹലി എഫ് എം. വെൽക്കം ബാക്ക് മധുരൈനാ. ഉങ്ക മൈൻഡില് മുതല്ല എന്ന വരുത്? മീനാക്ഷി അമ്മൻ ടെമ്പിളാ, ജിഗർദാണ്ടാവാ, ഇല്ല മല്ലികൈ പോവാ, ഇല്ലനാ മധുരയ്ക്ക് പോകാതടി സോങ്? മധുരയ്ക്ക് പോകാതടി ഇല്ല. இந்த எல்லாத்துக்கும் பின்னாடி அமைதியாக ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு பேர் இருக்கு, வைகை. மதுரையின் ஹார்ட் பீட். ஆக்சுவலி வைகையும் மதுரையும் ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. ஒன்றை விட்டா இன்னொன்று, ஒன்னு விட்டா இன்னொன்னா யோசிக்க முடியாது. இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் சொல்லட்டுமா, சங்கம் லிட்ரேச்சர்ல வைகை பத்தி நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கு. இன்னைக்கு நம்ம இன்ஸ்டாகிராம்ல சிட்டி அப்டேட்ஸ் போடுறோம். அப்ப போயிட்ஸ் என்ன பண்ணாங்க தெரியுமா, வைகை கரையில நடக்கிற வாழ்க்கையை பார்த்து கவிதை எழுதினாங்க. வைகை அப்போயே ட்ரெண்டிங். இன்னும் ஒரு ஃபேமஸ் ஸ்டோரி இருக்கு, சிவபெருமன் ஒரு கூலியால வந்து மண் சுமந்த கதை. மதுரை மக்களுக்கு இந்த கதை ரொம்ப ஸ்பெஷல். அது நம்ம கல்ச்சர்ல ரிவரும் ஸ்பிரிச்சுவாலிட்டியும் எவ்வளவு கனெக்ட் ஆகிருக்குன்னு காட்டுது. நீங்க வைகைய சம்மர்ல பாத்துப்பீங்க, மழை காலத்துல பாத்துருப்பீங்க, ரெண்டு நேரமும் ரெண்டு மாதிரி இருக்கும். ஆனா மதுரை மக்களோட அன்பு மட்டும் மாறாது. ஒரு சிட்டியோட ஹிஸ்டரி, எக்கனாமி, லிட்ரேச்சர், ஸ்பிரிச்சுவாலிட்டி எல்லாத்தையும் ஒரு நதி எப்படி ஷேப் பண்ணுதுன்னு பாக்கணுமா? பாக்கணும்னா வைகை தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். நீங்க மதுரை போனா நெக்ஸ்ட் டைம் கோவில மட்டும் பாக்காதீங்க, கொஞ்ச நேரம் வைகை பக்கமும் நின்னு பாருங்க. அது அமைதியா சொல்ற பல கதைகள் கேட்க கிடைக்கும். அப்போ மதுரை இதயத்திற்காக ஒரு அழகான பாடல் கேட்கலாமா? ரிக்ஷா மாமா படத்திலிருந்து எஸ்பிபியும் ஜானகியும் சேர்ந்து பாடின வைகை நதியோரம் பியூட்டிஃபுல் சாங் தான் நம்ம கேட்க போறோம். இது FM and this is RG Hira with you. Stay.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. ഒരു നദി എതുനാ சில பேர் ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க, எப்பவுமே நம்ம பக்கத்துல இருப்பாங்க, கஷ்டத்திலையும் இருப்பாங்க சந்தோஷத்திலையும் இருப்பாங்க. தமிழ்நாடுக்கு அப்படி ஒரு டிபெண்டபிள் ஃப்ரெண்ட்னா அது தாமிரபரணி தான். என்ன தெரியுமா, தமிழ்நாடுல பல நதிகள் மழையை நம்பி இருக்கும், ஆனா தாமிரபரணி வெஸ்டர்ன் கட்ஸ்ல இருந்து வர பெரினியல் ரிவர், அதாவது வருஷம் முழுவதும் ஓடும் சில முக்கியமான நதிகள்ல ஒண்ணு. அதனாலதான் திருநெல்வேலி தூத்துக்குடி பகுதிகளோட வாழ்க்கையில இதோட பங்கு ரொம்ப பெருசு. ரீசன்ட் ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ் எஸ்பெஷலி அடிச்சநல்லூர் ரீஜியன் பக்கம் இந்த ஏரியால பல ஆன்ஷியன் சிவிலைசேஷன்ஸ் வாழ்ந்ததை காட்டுது. அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த நதி எவ்வளோ ஜெனரேஷனை பார்த்துருக்கும், எவ்வளோ பேரோட சிரிப்பையும் கண்ணீரையும் பார்த்துருக்கும். திருநெல்வேலினா நம்மளுக்கு ஹல்வா தான் ஞாபகம் வரும், ஆனா அந்த மண்ணை வளர்த்தது யார், தாமிரபரணி. விவசாயம், டெம்பிள், செட்டில்மெண்ட், ஸ்ட்ரீட் எல்லாத்துக்கும் சைலண்டா சப்போர்ட் இருக்கு. நீங்க திருநெல்வேலி சைட் போனா லோக்கல் மக்கள், அது அவங்களுக்கு வெறும் ரிவர் இல்ல, ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி. ஒரு நதி மேல மக்களுக்கு எவ்வளவு அன்பு இருக்க முடியும்னு புரிஞ்சுக்கணும்னா தாமிரபரணி பத்தி கேளுங்க. அப்போ இந்த அழகான தென்னாட்டு நதிக்கு ஒரு பாடல் கேட்கலாம். ஐயா படத்துல கே கேயும் ஸ்ரீயா கோஷாலும் சேர்ந்து பாடின தாமிரபரணி ராணி பாட்டு தான் நாம இப்ப கேட்க போறோம். திஸ் இஸ் அஹல்யா எஃப்எம் அண்ட் திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ. ஸ்டே டியூன்ட்.

கேரளா வழியா வந்து தமிழ்நாடுக்கு வர இந்த நதி பல நூறு ஆண்டுகளாக மக்களோட வாழ்க்கையோட கனெக்ட் ஆகியிருக்கு. காஞ்சிபுரம் பத்தி எல்லாரும் கேட்டிருப்பீங்க, சில்க் சாரீஸ், ஆன்ஷியன் டெம்பிள்ஸ், ரிச் ஹிஸ்டரியில. ஆனா அந்த ரீஜியன் வளர்ச்சியோட பின்னாடியும் பலாருக்கு ஒரு ரூல் இருக்கு. பலார் பல காலங்கள்ல சாண்ட் ரிவர்னு கூட அழைக்கப்பட்டது. மழை காலத்துல பெருகி ஓடும், சம்மர்ல அமைதியாக மாறிவிடும். ஆனா அதுல ஒரு லெசன் இருக்கு. வாட்டர் இருக்கும் போதே அதை பாதுகாக்கணும். நம்ம ஆன்சஸ்டர்ஸ் அதை நல்லா புரிஞ்சிருந்தாங்க. அதை காப்பறதும் முக்கியம். இப்போ இந்த பயணத்தோட அடுத்த பாடல் என்னன்னா, வானத்தை போல் படத்திலிருந்து நதியே நைல் நதியா சூப்பர் ஹிட் ஆன இந்த பாடல் கேட்டுட்டு திரும்பி வாங்க. திஸ் இஸ் அஹல்யா எஃப்எம் அண்ட் திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ. இது நம்ம நேரம் ஸ்டேஜ்.

നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. നെക്സ്റ്റ് റിവർ ഭവാനി. നിങ്ങൾ ഈ റോഡ് സൈഡ് ട്രാവൽ பண்ணிருக்கீங்களா? അപ്പോൾ ഭവാനി പേർ കണ്ടിപ്പാ பார்த்திருப்பீங்க. ഭവാനി നദി കാവേരിയോട് മുഖ്യമായ ട്രിബ്യൂട്ടറി. ആനാ അതവിട ഇൻട്രസ്റ്റിംഗ് ആണ് വിഷയം എന്നാ ഭവാനി കൂടുതുരൈ. சில இடங்கள் ஜியோகிராஃபினால ஃபேமஸ் ஆகும், சில இடங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டினால ஃபேமஸ் ஆகும். பவானி கூடுதுறை ரெண்டு காரணத்துக்கும் ஃபேமஸ். இங்க காவேரி பவானி மற்றும் ஒரு அண்டர் கிரவுண்ட் ஸ்ட்ரீம் சேருதுன்னு பல பேர் நம்புறாங்க. அதனால இந்த சங்கமும் புனித இடமா பாக்குறாங்க. நீங்க அங்க போனா காலையில இருக்கிற அமைதி ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். பவானி நமக்கு ஒரு அழகான தாட் கொடுக்குது. ஒரு நதி தனியா ஓடலாம், ஆனா ரெண்டு மூணு நதிகள் சேரும் போது இன்னும் பெரிய பலம் கிடைக்கும். அது மாதிரி தான் வாழ்க்கையும். நமக்குள்ள இருக்கிற உறவுகள் தான் நம்மளோட ஸ்ட்ரெங்க். சோ இந்த அழகான நதியை செலிப்ரேட் பண்ண ஒரு பாடல் கேட்க போறோம். பவானி தமிழ்ல கருப்புச்சாமி காக்கி சட்டைன்னு ஒரு சூப்பரான சாங் தான் நாம போறோம். இது அகல்யா எஃப்எம். உங்க கூட திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா ஸ்டே.

கேட்டிருப்பீங்க. ஆனா அதை விட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, அமராவதி ரிவர் பேசின் ரீஜியன் க்ரோக்கடைல் கன்சர்வேஷனுக்கு கூட ஃபேமஸ். ரிவர்னா நம்மளுக்கு வாட்டர் தான் ஞாபகம் வரும், ஆனா கம்ப்ளீட் எக்கோ.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. அச்சோ இன்னைக்கு டைம் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு நாம ஒரு அழகான பயணம் போனோம்ல. மேப்ல பாக்குற சில ப்ளூ லைன்ஸை பத்தி மட்டும் இல்ல, தமிழ்நாடோட உயிர் நதிகளை பத்தி. காவேரி நம்மளுக்கு ஒரு தாய் மாதிரி இருந்தது, வைகை மதுரையின் இதயத்தை காட்டிடுச்சு, தாமிரபரணி பல நூறு ஆண்டு வரலாற சுமந்து வந்தது, பலார் நமக்கு வாட்டரோட மதிப்பை கத்து கொடுத்தது, பவானி உறவுகளின் பலத்தை நினைவுபடுத்தது, அமராவதி அமைதியான

சேவையின் அழக சொன்னது. இன்ட்ரெஸ்டிங்கா யோசிச்சு பாருங்க, நதிகளுக்கு டெஸ்டினேஷன் தெரியும், ஆனா அவங்க அவசரப்பட்டு போதில்ல, அமைதியாக ஓடிக்கிட்டே இருப்பாங்க. வாழ்க்கையில சந்திக்கிற எல்லாருக்கும் ஏதோ ஒன்னு கொடுத்துட்டு போவாங்க, அதுதான் அவங்க அழகு. நம்மளும் அப்படிதான் இருக்கணும். கொஞ்சம் அன்பை கொடுக்கலாம், கொஞ்சம் உதவி பண்ணலாம், கொஞ்சம் நல்ல நினைவுகளை விட்டு போகலாம். பிகாஸ் ரிவர்ஸ் டோன்ட் ஜஸ்ட் கேரி வாட்டர், அவங்க ஹிஸ்டரியும் கல்ச்சரையும் மண் வாசனையும் மக்களோட கனவுகளையும் சுமந்து போகிறாங்க. இந்த நதிகளின் பயணத்துல என் கூட சேர்ந்த எல்லாருக்கும் ரொம்ப